கேட்டுண்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்குரு ஜீவன முண்டியுள்ள நானிங்களும் சேஃபில் குத்தார். இதுவரைக்கும் பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண சொல்றோ பிஸியாங்க கேட்டோன் பண்ணாரு. இதிப்பா ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும் ஈ ஒரு விசாரங்க கேட்டோன் பருவா. கண்டித்தமாயிட்டும் ஈ ஜீவன செல்றது பாரி பெல்லியோ கர்த்தவியா அல்லாண்டே ஈ ஜீவன செல்றது ஒரு சிரேஷ்ட பின்ன முக்கிய கர்த்தவியம் ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்து பிசியத்திலுள்ள நொறிஞ்சு பிரிசா ஆ விஸ்வாச பின்ன பிராமணிக்கத்தமே ஜீவனத்து யசஸுக்கு காரணம் ஆகிடும். ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த உள்ள ஜீவன அது செல்றதே சார்த்தக்காயு ஜீவன. நாங்கள் எந்திக்கு ஜீவிச்சிட சொல்றோம் ஈ மூலபூத பிரச்சனை நாங்களும் நிரந்தர ஆயிட்டு பியாரிக்கிடு போல ஆக்கிடு. ஈ ஜீவனத்துக்கு ஒரு நிர்திஷ்ட உத்தேசம் இன்னிட்டே வேணும். ஆ உத்தேசத்தை தெரிஞ்சிட்டு ஜீவிச்சியப்பமே ஈ நாங்களே ஜீவன சார்த்தக்காவிடும். ஈ ஜீவனத்திலுள்ள நாங்களும் கர்த்தவியத்தெல்லாம் பிராமணிக்க ஆயிட்டு நிர்வகிச்சப்பமே ஈ ஜீவனத்து பிராமுக்கியத்தை பின்ன மகத்துவ நாங்களுக்கு தெரியோக்கு சாத்தியாவிடும். எங்கனமா மிஞ்சிடோ பின்ன எந்திகா மிஞ்சிடோ சொல்றதே

0: என்ன கண்ணு ரெட்டிலு முச்சந்தையானு தூ வந்துள்ளே எங்க என்னரா புஜிதேவர யுக யுகட்டு காத்தொந்தித்தினு ராமேஸ்வரத ஒஞ்சொஞ்சி பொய்யடல பிரத்தி ஒஞ்சி பொய்யடு ராமனு தூயான் மூலியத்து கடலு த பொய்யல பெறா புஜிந்து பந்தினட பொய்யனு லத்தினு அஞ்சித்தின தேவரே என்ன எதுரு ராமன ஒருட்டு விருபத்தது உந்தியர தேவரே சந்தோஷாண்டு தேவரே உடல் உருக்கார்ந்து பத்துண்டு எங்கு என்ன பகுத்தித கடலுடு ஈரு ஆ தாமரத புற்பத மித்து குல்லொந்து முகுரு தெளிக்க தெல்த்தொந்து தூவந்துள்ளர தேவரே ஈர உந்தினஞ்சித்தினா கடல் ஓவுந்து கொத்துண்டே தேவரே என்ன கடை கண்ணுடு ஜத்தினஞ்சித்தினா கொடி துக்கத கணநீர்த கடலவு தேவரே ஆனி அப்பே சீதா மாத்தே கண்ணுடு கடதுக்க புட்டு ராமா ராமா ராமா அந்த அசோகவனட்டு சுகிப்பு நஞ்சித்தின ஆ காலோடு தை பூரு பள்ளி மரக்கிலட சீத்தே சீத்தந்து ஆனி ஈறு புல் துதித்தாரு தேவரே ஆ புலிப்புத ஒருட்டு சீத்தேன நாடொந்து நாடொந்து போனக எங்கள்ன பாக்ய பண்பு நல்க ஈறு திக்கொண்டாரு ஆ நிறுத்தி இனி வரை முட்டோகுல எங்குலு மங்கன உபாதிடு எங்குளிரின தர்க்கு பத்து தித்தா தேவரே அப்பே மங்கை ஒருத்தி பாலே மங்கன பாயிடு துச்சொந்து கொணப்பு நஞ்சித்தன கிரம இஜி அப்பேன தர்க்குது பத்துனு மரர்து மரக்கு லாகினக தாளந்தி நல்க பூரந்தி நல்க அப்பே தூப்புன கிரம இஜி எங்குளு தர்க்கு பத்துதினி தேவரே ஆண்ட என்ன கலிகே கலிகே கிள்ள உசுலு உசலுள்ள இரண சுகுத்தி நஞ்சித்தன எங்கு ஈ கதி குறியற தேவரே தேவரே ஈரித்த மல்த்து நஞ்சித்தன ஸ்திதி தாதாண்டு கொத்துண்டே மோக்கெடு தர்க்கு தாங்குது கர்ப்போடு புட்டி நஞ்சித்தன பாலேன புளிப்பாய் நஞ்சித்தன பாலேன ஈரே பத்தது கண்டேலு பத்தது பொஜுங்கு நல்க ஆயிஜே தேவரே தேவரே ஈ ராம பக்தகு யானு மல்த்தி நஞ்சித்தன தப்புதானே அந்நியாயதானே எங்கு தாய முனியரு எங்கு கதிதான் என்று பணோடு தேவரே
1: ஹனுமந்தா லக்கு.

रेडियो सारंग 107.8 FM। கேட்டுண்டுள்ளார் இது ரேடி சாரும் குன் 07.8 FM, இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியுள்ள நானிங்களும் சேஃபில் குத்தார் பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண அதே போலமே ஜீவனத்தில் ஸ்ரத்தபேனும் ஈ ஜண்டு விசாரங்க இண்டத்த காரியக்கிரமத்தில் கேட்டுன் வருவா. பின்ன ஆரோக்கியத்து பரிசர இன்சாண்டு ஜீவனத்தோ அது நிம்மதிக்கு ஆரோக்கியத்துக்கு பின்ன விகாசத்துக்கு அகத்திய துனியாவோட பிரதி ஒரு ஜீவஜந்தோட உகம அதுரு பெளவணிக்க பின்ன அதுரு நாச இதுரு மேலே பரிசர செல்றது நிச்சித பிரபாவத்தை பீரடுதுல யாதொரு சம்சயமும் இல்ல. பரிசரத்தோ எல்லா லாபத்தை எடுத்தோண்டு இன்சானு இதிலே சம்ரக்ஷணப்பற சொம்ம மனசு கொடுக்கிறது அவன் முக்கிய கர்த்தவிய ஆயிட்டுக்கிடு. பரிசரத்தோ விநாச செல்றது இன்று சொம்ம அபாயக்காரி ஆயிட்டு முந்துவறிஞ்சுள்ளதே நாங்க கண்டுள்ள. நங்களை போலமே ஜீவிசிடோ ஹக்கு ஆ சசிய வர்க்கத்துக்கும் உண்டு செல்றதே நாங்க மறந்துட்டு வந்துட்டுள்ள. இன்சானுக்கு ஜீவிசொகு காத்து தண்ணி பின்ன வஜின இது பரிசரத்தில் நின்றுத்து கிட்டுடு. பண்டத்தோ காலத்தில் சொம்ம பச்சை ஆயிட்டு சந்தத்தில் பிரகாஷ பீரியன்ட்டு பிரதேச எல்லா இண்டு பில்லியோ பில்லியோ கட்டோனத்தோ சமூகத்தில் நொறிஞ்சிட்டு பூமியோ பெச்சையாராக்கி உண்டு. சம்புடோ காத்துடோ பதிலுக்கு பெச்ச தீடோ காத்து பீஞ்சு உண்டு. ஒரு ஜமான்ல நொரோடி பச்சலே சந்த கண்டுட்டோ மர பின்ன சசியவர்க கண்ணாடிடு போல மின்னியோட்டோ தண்ணி பின்ன கிளீன் இன்னோ காத்துல பரிசர செல்றது நொறிஞ்சு போயிந்து. ஐத்தங்க இண்டு ஆ பிரகிருதி சௌந்தரியமே கண்மறை ஆயிட்டுண்டு. இண்டு மரத்திடெல்லாம் மனசு வந்த போல கொத்தி கொத்திட்டு ஆஹாதத்து மனுஷமாருக்கு வாடிக்கைத்து போயிடு. மரத்திடெல்லாம் கொத்தியதிலாயிட்டு பிரகிருத்திரோ நிசத்துவத்தில் மலடு பிரமாண கிரமேண குருடியாயுண்டு தொடங்கிடு. போல பல்லா கெண கொல இதெல்லாம் ஆறி போயிட்டு மனுஷோட உபயோகத்துக்கு கிருஷிக்கு பின்ன மரமட்டுடு பெளவணிகைக்கு பென்மாயத்தர தண்ணி இல்லாண்டிடு. ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்போ ஜலமாலின்னு செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு கூட போயிடு. டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்குடு தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடு சாத்தியத்து கூட யார ஆவுடு. ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலிடு. இப்போ ஜலமாலினே செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு போயிடு. டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்குடு தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடு சாத்தியத்து கூட யார ஆவுடு. இதிலாயிட்டு இல்லாத்தோ சீக்கு சங்கட்டா இன்சானுக்கு வந்துட்டு இடி வாத்தாவரணமே பெடுக்காயின்ட்டு. ஹள்ளிலெல்லாம் கொலத்துற தண்ணியில் எட கல்குடு துணிமுறி கல்குடு குளிக்கிடு பயங்கல கல்குடு பின்ன அதே தண்ணீட குடிக்கோகு கொம்போண்டு இதெல்லாம் அனிவாரிய ஆயிட்டுக்கிடு. இதிலாயிட்டு எத்தனமா சாங்கிரமிக்க ரோகங்க பரிசரத்தோ எல்லா ஆல்மார்கு கூட பண்டு. மனுஷனாயோனு நெம்மதியில் ஆரோக்கியத்தில் ஜீவிசகு சாத்திய ஆகாத்த போல கூட ஆயிடு. கார்கானடோ கொலவிலெல்லாம் நிரந்தர ஆயிட்டு பருத்து பண்டோ ஆ கர்த்த கர்த்த புகை உண்டாக்குட வாயு மாலினிய செல்றது மனுஷடோ உசிராட்டத்துக்கு நல்லோ காத்து கிட்டாத போல ஆக்கிடு. மனுஷமாறு அகக்கிட்டியோட்டின பிரதேசத்திலெல்லாம் கார்கான தலை வைத்திட்டு நின்றதிலாயிட்டு இன்சாண்டு ஜீவனத்துக்கு பண்டோதாயோ ஆபத்துடு நாங்கள் எதிர் நோக்கனாவிடு. பரிசரத்து பெலடே அறிஞ்சிட்டு அதுக்காவிட அந்நியாயத்தை நாங்கள் தடையணும். நிசர்கத்து சம்பத்து அது நங்களும் சம்பத்துன்ட்டு நிறுத்திட்டு ஆ நிசர்கத்தை சம்ரட்சிச்சுடு சொர நாங்கள் எல்லாம் சேரிட்டு ஆக்கணும். ஆரோக்கியத்தோ பரிசரத்தோ சம்ரட்சணப்பற மனுஷம்மாரில் பிரஜ்ஞ உண்டாக்குட பணிடே அனிவாரியமாயிட்டு ஆக்கிட்டே தீரணும். ஜனசங்கிய நாலு நாலு யாரா ஆவிடுதலாயிட்டு நாலு போவன் தோலு டவுனுரு பெளவணிகளாயிட்டு கைகாரிக்க எல்லாம் நிரந்தர ஒன்னுடு பெறவுளு ஒன்னொன்று பறக்கிடுதலாயிட்டு உண்டாவுடு பரிசர மாலின்யத்தோ அபாயத்தை தடையிடு ஆவுரு விஷயத்தில் சக்கிரியமாயு சொரப்பனி இன்று அகத்தியமாயிட்டு ஆகணும். நங்களு விஜானிமார் நங்களு சம்சோதக்கமார் நங்களு ராஜகாரணிமார் புத்திஜீவிங்க பரிசர பிரேமிங்க பரிசரத்தை சம்ரட்சிசிடும் விஷயத்தில் தண்ட ஓதிடு கர்த்தவியத்தை கட்டுநீட்டாயிட்டு பாலிசணும்.
சால காலேஜில் எல்லாம் சுருளே பரிசர சம்ரக்ஷணும் விஷயத்தில் வித்தியார்த்தி மாரில் திலுவலிக்க உண்டாக்கணும். இதே போல் தான் ரேடியோவில் தூரதர்ஷனத்தில் டிவியில் பின்ன பிரசார மாத்தியமத்தில் எல்லாம் ஈ பரிசர சம்ரக்ஷணும் விஷயத்தில் ஆயத்தர பிரச்சார காரியத்தை ஆக்கிடது கூட சொம்மை அகத்தியம். டவுன் பிரதேசத்தை எல்லாம் கிளீன் ஆயிட்டு பைக்குகு கரிஷ்ட மட்டத்து பிரயத்னம் ஆக்காண்ட போயங்கு அனாரோக்கியமே நாங்கள் முன்னல்தோ சரித்திர ஆயிட்டு போவு. மரமட்டுடு நாசத்தை தப்பாட்டணும். மரமட்டு தை நெட்டுட்டு பெலி பாட்டணும். மரமட்டு இன்னில்லைங்க நங்கு கிளீன் காத்து சம்புட தன்னல் கண்டித்தமாயிட்டும் கிட்டால. பரிசரத்தை சம்ரக்ஷணை ஆக்குகு இன்சானுக்கு ஹக்குள்ளோ அல்லாண்டே அதன் நாச ஆக்குகு கண்டித்தமாயிட்டும் இல்லை. அதிலாயிட்டு பரிசரத்தோ சம்ரக்ஷணமே நாங்களும் ரக்ஷனை சென்னிட்டு பியார்ச்சிட்டு பரிசரத்துக்காயிட்டு ஹோராடுடு பிரஜ பிரதி ஒரு இன்சானுக்கும் இன்னிட்டே வேணும். அங்கே ஆயங்கில் மாத்திரா ஈ பரிசர ஒளிவு ஆரோக்கியத்துக்கு வேணாயோ நல்லோ காத்து நல்லோ கிளீன் தண்ணி நல்லோ ஆஹார நங்குகெல்லாம் கிட்டு நல்லோ பரிசர செல்றது நெம்மதிடோ ஆ சந்திருப்திடோ சந்தோலத்து பின்ன ஆரோக்கியத்து ஜீவனத்துக்கு சொம்ம அகத்திய. பிரதி வருஷ வனமஹோசவத்து சந்தர்ப்பத்தில் பிரதி ஒரு இன்சானும் ஒருத்தை நட்டுட்டாயங்கும் அதுக்கு தண்ணி பீத்திட்டு வெளிபாட்டுடோ ஹாது தாக்கியங்கு ஈ பரிசரத்தை ஒலிக்கோகு சககாரியாவிடும்.

கேட்டுண்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார். இதுவரைக்கும் பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண சொல்றோ பிஸியாங்க கேட்டோன் பண்ணாரு. இதிப்பா ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும் ஈ ஒரு விசாரங்க கேட்டோன் பருவா. கண்டித்தமாயிட்டும் ஈ ஜீவன செல்றது பாரி பெலியோ கர்த்தவிய அல்லாண்டே ஈ ஜீவன செல்றது ஒரு சிரேஷ்ட பின்ன முக்கிய கர்த்தவியம் ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்து பிசியத்திலுள்ளோ நொறிஞ்சு பிரிசா ஆ விஸ்வாச பின்ன பிராமணிக்கத்தமே ஜீவனத்து யசஸுக்கு காரணம் ஆகிடும். ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த உள்ள ஜீவன அது செல்றதே சார்த்தக்காயோ ஜீவன. நாங்கள் எந்திக்கு ஜீவிச்சிட சொல்றோம் ஈ மூலபூத பிரச்சனை நாங்களும் நிரந்தர ஆயிட்டு பியாரிக்கிடு போல ஆக்கிடு. ஈ ஜீவனத்துக்கு ஒரு நிர்திஷ்ட உத்தேச இன்னிட்டே வேணும். ஆ உத்தேசத்தை தெரிஞ்சிட்டு ஜீவிசியப்பமே ஈ நாங்களை ஜீவன சார்த்தக்காவிடும். ஈ ஜீவனத்திலுள்ள நாங்களும் கர்த்தவியத்தெல்லாம் பிராமணிக்க ஆயிட்டு நிர்வகிசியப்பமே ஈ ஜீவனத்து பிராமுக்கியத்தை பின்ன மகத்துவ நாங்களுக்கு தெரியோக்கு சாத்தியாவிடும். எங்கனமா மிஞ்சிடோ பின்ன எந்திகா மிஞ்சிடோ சொல்றதே ஜீவனத்து உத்தேச கண்டித்தமாயிட்டும் அல்ல. ஈ துனியாவுலு பிராணிங்கும் பின்ன பக்ஷிங்கும் கூட ஜீவிசி உண்டு. ஐத்தங்க பிராணிங்களோ காண்டி யார பின்ன விசேஷ புத்தி அது இன்சானாயோனுக்கு ஒரு மனுஷனாயோனுக்கு உண்டு. இன்சானாயோனு ஈ மனுஷனாயோனு சமா உள்ளதிடே கிரைசொகு பின்ன யோசிசொகு தெரிஞ்சோனு. அங்கனாயிட்டு இன்சாண்டு ஜீவன செல்றது பிராணி பக்ஷிங்களு ஜீவனத்து போல ஆகாண்டே அவண்டு ஜீவனத்துக்கு நிர்திஷ்ட உத்தேசம் உண்டு. ஜீவன எங்கனை இக்கணும் ஏ உத்தேசத்தை ஜீவன ஹொந்திட்டிக்கணும் அது செல்றதுடே மனுஷனாயோனு தண்டோ புத்தி சக்தி விவேச்சனை சிந்தனை பின்ன அத்தியனத்து முக்காந்தர காணுகு சாத்தியாவிடும். துனியாவுடைய சிருஷ்டி ஆக்கியதாய இலாகு இன்சானுக்கு சமாத்துட மார்க்கதர்சன கொடுத்துட செல்றது நேரு. தத்துவ சம்ஹிதங்க தர்ம கிரந்தங்க இன்சாண்ட ஜீவனத்துக்கு பென்மாயத்தர மார்க்கதர்சன கொடுத்துடு பின்ன கொடுத்தோண்டு கூட உண்டு. மனுஷனாயோனுக்கு நல்ல விவேச்சனடோ பின்ன திருவொலிக்கிடோ சக்தி உண்டே உண்டு. நல்ல நல்ல விஷயத்தை தெரிஞ்சொல்றதாய எல்லா அவகாசம் மனுஷமாருக்கு உண்டு. அதுட முக்காந்தரமே ஜீவனத்தை நேராய உத்தேசத்தை அறிஞ்சிட்டு அதிரை போல நடுக்குடோ ஜவாப்தாரி கூட அவண்டதாயிட்டிக்கிடு. ஜீவனத்தில் இங்கத்தோ எல்லா ஜவாப்தாரி நொறிஞ்சப்பா ஜீவன செல்றது ஸ்ரத்த உள்ள ஜீவனாயிட்டு போண்டு. ஈ ஸ்ரத்த உள்ள ஜீவனத்தில் இன்சானும் நல்லதுடே பிரிச்சிட்டு பெடுக்கிட புட்டுட்டு ஜீவன ரத்தத்தை முன்னொழுக்கம் போண்டது அவண்டோ கர்த்தவிய கூட ஆயிட்டிக்கிடு. அதுக்காயிட்டு மனுஷா ஒரு நீதியுத்த ஆயு சவுக்கட்டில் தண்ட ஜீவனத்தை ரூபிசுடும் நல்லோ. ஈ ஜீவனத்தில் சுக்க துக்க நொம்பல சந்தோல புல்பு சிரிக்க பின்ன சோலு கேளு இதெல்லாம் நொறிஞ்சப்ப ஜீவன செல்றதே நங்க ஒரு ரங்கபூமியிட போல காண்டு. அதிலாயிட்டு ஜீவனத்தில் மனுஷம்மாருக்கு ஒரு புத்திய நமூந்தோ அனுபவ கூட ஆகிடும். ஜீவனத்தில் ஜெய்சுவனெங்கு நங்கள்ல முக்கியமாயிட்டு ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த செல்றதே ஜீவனத்தை ஒரு திக் சூச்சி. ஆ ஸ்ரத்தமே ஜீவனத்தோ பிரேரக சக்தியும் கூட ஆயிட்டுண்டு. ஆ ஸ்ரத்திலாயிட்டு ஜீவன நல்ல ஆகுடும். ஜீவனத்து சுத்திலும் வெளுக்கிற காணுகு சாத்தியாவிடும். சென்னங்கு ஜீவன பிரகாசமய ஆகுடும். நங்களோ ஆசை ஆகாங்ஷ பின்ன ஆசக்தி எல்லா காரியகத்த ஆவணெங்கு ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த செல்றது ஜீவனத்தில் ஆக்கிடும் எல்லா சாதனைக்கும் பிரேரண தண்டு உத்தேஜன தண்டு. அதிலாயிட்டு எல்லாத்திடையும் ஜீவனத்தில் சாதிசகு சாத்தியாவிடும். ஈ பேடி அஜ்ஞான மனசுடு தௌர்பல்யா இதெல்லாம் திருவழிக்கிட குறைத்தல் உண்டாவிடும். ஆர் தண்டு சொரப்பனிடெல்லாம் ஸ்ரத்தில் பின்ன உத்தேஜனத்தில் ஆக்கிடான அவுண்டே சமாஜ பின்ன சமுதாய கண்டித்தம் மெச்சிடு கௌரவிசிட்டு புரஸ்கரிசிடு. இது நேரு அங்கந்தோ இன்சானுக்கு ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிசகு சாத்தியாவிடும். தைரியா பின்ன ஆத்மவிசுவாச செல்றது மனுஷன் மாறில் ஸ்ரத்தடே உண்டாக்குடு. நல்ல நல்ல சரோபணிக்கெல்லாம் ஸ்ரத்தமே மூலமந்திர ஆயிட்டுக்கிடு. ஸ்ரத்தலாயிட்டு மனுஷா தண்ட பிரத்தி கர்த்தவியத்தையும் நல்ல நிலையில் நிர்வகிச்சுட்டு போண்ட. ஸ்ரத்த பின்ன சொராக்குடோ உத்தேஜன செல்றது ஒரே பாவலிடோ ஜண்டு முகம் இன்ன போல. ஸ்ரத்த ஒருவேளை மனுஷகு இல்லாண்டாயங்கு தன்னில் சாத்திய இன்னும் சாதாரணத்து ஸ்வரம் கூட அவனுக்கு அசாத்தியாயிட்டு காண்டு. ஸ்ரத்த ஒருவேளை மனுஷகு இல்லாண்டாயங்கு தன்னில்

0: என்ன கண்ணு ரெட்டிலு முச்சந்தையானு தூ வந்துள்ள எங்க என்னரா புஜிதேவர யுக யுகட்டு காத்தொந்தித்தினு ராமேஸ்வரத ஒஞ்சொஞ்சி பொய்யடல பிரத்தி ஒஞ்சி பொய்யடு ராமனு தூயானு மூலி ஏத்து கடலுத பொய்யல பெறா புஜிந்து பந்தினட பொய்யனு லத்தின ஐயானு அஞ்சித்தின தேவரே என்ன எதுரு ராமன ஒருட்டு விருபத்தது உந்தியர தேவரே சந்தோஷாண்டு தேவரே உடல் உருக்கார்த்து பத்துண்டு எங்கு என்ன பகுத்தித கடலுடு ஈரு ஆ தாமரத புற்பத மித்து குல்லொந்து முகுரு தெளிக்க தெல்தொந்து தூவந்துள்ளர தேவரே ஈரு உந்தினஞ்சித்தினா கடல் ஓவுந்து கொத்துண்ட தேவரே என்ன கடை கண்ணுடு ஜத்தினஞ்சித்தினா கொடி துக்கத கணநீர்த கடலவு தேவரே ஆனி அப்பே சீதா மாதே கண்ணுடு கடதுக்க புட்டு ராமா ராமா ராமா அந்த அசோகவனட்டு சுகிப்பு நஞ்சித்தின ஆ காலோடு தை பூரு பள்ளி மரக்கிலட சீத்தே சீத்தந்து ஆனி ஈறு புல்த்து தித்தாரு தேவரே ஆ புலிப்புத ஒருட்டு சீத்தேனு நாடொந்து நாடொந்து போனக எங்கள் நான் பாக்யா பண்பு நல்க ஈறு திக்கொண்டாரு ஆ நிறுத்தி இனி வரை முட்டோகுல எங்குலு மங்கன உபாதிடு எங்குளிரின தர்க்கு பத்து தித்த தேவரே அப்பே மங்கை ஒருத்தி பாலே மங்கன பாயிடு துச்சொந்து கொனப்பு நஞ்சித்தன கிரமஜி அப்பேனு தர்க்குது பத்துனு மரர்து மரக்கு லாகினக தாளந்தி நல்க பூரந்தி நல்க அப்பே தூப்புன கிரமஜி எங்குளு தர்க்கு பத்து தினி தேவரே ஆண்ட என்ன கலிகே கலிகைகள் உசுல உசல் இல்ல இரண்டு சுகத்தினம் செத்தின எங்கு கதி குறியற தேவரே தேவரே ஈரித்த மல்த்து நஞ்சித்தன ஸ்திதி தாதாண்டு கொத்துண்டே மோக்கெடு தர்க்கு தாங்குது கர்ப்போடு புட்டி நஞ்சித்தன பாலேன புளிப்பாயி நஞ்சித்தன பாலேன ஈரே பத்தது கண்டேல பத்தது பொஜங்கு நல்கு ஆயிஜே தேவரே தேவரே தப்புதானே அநியாயதானே எங்க தாய முனியரு எங்க கதிதான் என்று பணோடு தேவரே
1: ஹனுமந்தா லக்கு.

0: ಮಲ್ತಾರೆ ದೇವರೇ.
1: ಹನುಮಂತ ಇನ್ನ ಲಕ್ಕದಂತಾದ ತರ್ಕದ ಪತ್ತಿಯಪ್ಪ
0: ತರ್ಕಿಯರೇ ದೇವರೇ. ನಾನು
1: ಮೆಚ್ಚಿಯೇ ಮೆಚ್ಚಿಯೇ ನೀ ನಾನು
0: ಮೆಚ್ಚಿದ ನನ್ನದು ಆದಾಯರುಂಡು ದೇವರೇ.
1: ಕಡೆ ಕನ್ನಡ ಕೊಡಿ ದುಃಖದ ತಂದಿಯನ್ನ ಪಾದ ಮೂಲಗು ನೀರಿನ ಜಪ್ಪ ಒಂದುಲ್ಲ ರಾಮ ದೇವರೇ ಕೈನ ದಾಯ ಬುಡಿಯರು ದಾಯಗೆಂಕಿ ತಿಥಿ ಬತ್ತು ನೀಡ
0: ಗಂಗೆಗೆ ಜನ್ಮ ಗೊರ್ನ ಬಿರಲತ್ತೆ ದೇವರೇವು
1: ಹನುಮಂತ. ಆನಿದ ಕಾಲಡು ರೋಮ ರಾಮ ಕನ್ನಡ ರಾಮನಾಮನು ಲೋಕಮುಖಕ್ಕೆ ತೋಜೆಯನ್ನ ತಂದೆ ಓಲು ರಾಮೇನ ಅವಳು ಹನುಮಂತೆ ಓಲು ಹನುಮಂತೆನ ಅವಳು ರಾಮೇ ಪನ್ಪುನ ನಿಜ ಭಕ್ತಿ ಲೋಕಮುಖಕ್ಕೆ ತೋಜಾದು ಕೊರ್ನಾಯಿ
0: ತಿಗಲಿನ ಬಿಚ್ಚಾದ ರಾಮ ಸೀತಾ ಲಕ್ಷ್ಮಣನು ಅನ್ನ ತಿಗಲಿಡ ತೋಜ್ಪಾಯಿನ
1: ನಿನ್ನೊಳೈಡೆ ರಾಮನು ತೋಜೈನಾಯೇ. ಇನಿ ಕಾಣಗ ಯತೆ ಕರಿತೊಂದಲ್ಲನ
0: ಅಂದು ದೇವರೇ
1: ದುಃಖದೆಪ್ಪಡ ಹನುಮಂತ ಈ ಸೋತಿನ ತಪ್ಪ
0: ಬುಕ
1: ಎನ್ನ ಪಾತ್ರದ ಸಲುಗೆಗೆ ದಿಕ್ಕದು ಬೂರ್ದು ಪಾರ್ತನ ಕೈಟು ಸೋಲಾನ ನಿಕ್ಕ
0: ಯಾನೊಂದು ಸೋತಿನ ಹೊತ್ತು ಇರ್ನ ಪಾತ್ರದ ಕಟ್ಟಗು ತಿಕ್ಕದು ಪಾರ್ತನ ಪಗರಿದ ಸಂಕನ ಪೊಲಿಪಂದೆ ಸೋಲಾಂಡ್ ಅಪಂಡ ಬೆರನೆ ಈರನೆ ದೇವರೇ
1: ಬೆರನ ಒರುಟು ಬತ್ತೆ
0: ಹೋ
1: ನಿಕುಳು ಈರ್ವೇರನ ಪರೀಕ್ಷೆ ಮನ್ಪುಡು ಲೋಕಮುಖ ನಿಕುಳು ಈರ್ವೇರ ದಾದ ಪನ್ಪುಣ ತೋಜಾದು ಕೊಡು ಮನ್ಪುನ ಅಟ್ಟೆ ನಡ ಆವೇಸೋಡು ಬತ್ತೆ ಮೆಚ್ಚಿಯ ಇರ್ವೇರೆಲ್ಲ
0: ಹಾ
1: ಹನುಮಂತ
0: ದೇವರೇ
1: ನಿನ್ನ ಕಲು ಇಜ್ಜಿ ಕಪಟಜ್ಜಿ ರಾಮನಾಮನೆ ನಿಚ್ಚಲ ಅನವತ್ತಲ ನಮ್ಮೊಂದು ಬತ್ತಿನೈ
0: ಹಾ
1: ಇನಿ ಕಾಣಗಲ ರಾಮನಾಮ ಬಂದಲೆಂಕಿ ಇಂಚಾಂಡತ್ತಾ ಬಂದ್ಪುನ ಯತೇಟು
0: ಹಾ
1: ದುಃಖ ಮಲ್ತೊಂದುಲ್ಲ
0: ಬರಂದ ಇಪ್ಪು ದೇವರೇ
1: ದುಃಖ ಮಲ್ಪಡ ಹನುಮಂತ
0: ಹಾ
1: ಆನಿದ ನಿನ್ನ ನಂಬಿನ ರಾಮೆ ಇನಿ ಕಾಣಗ ಕೃಷ್ಣನ ಒರುಟು ಈ ಕಾಲೊಡುಲ್ಲೆ
0: ಹಾ ಇತ್ತ ಇರು ಕೃಷ್ಣನ ಒರುಟುಲ್ಲರು
1: ಹ್ಮ್ ಆ ನೀ ನಮ್ಮೊಂದು ಬಟ್ಟಿನ ರಡ್ಡಚ್ಚರದ ರಾಮೆ
0: ಆ
1: ಇನಿ ಕಾಣಗ ರಡ್ಡಚ್ಚರದ ಕೃಷ್ಣಾದ ಲೋಕ ರಚನೆ ಮಲ್ತೊಂದುಲ್ಲೆ ಈತ ಮಾತ ಮಲ್ತಿನಿ ಕಜ್ಜ ಒಂಜಕ್ಕೆ ಬೋಡಾದು
0: ಈರು ಮಲ್ತಿನಂಚಿತ್ತನ ಈ ಗೊಬ್ಬುಡು
1: ಹ್ಮ್
0: ಈ ಕಜ್ಜಗು
1: ಹ್ಮ್
0: ಕಾರಣುಂಡೆ ದೇವರೇ
1: ಈ ಉರ್ಲುಡ್ಲ ಉಂಜಿ ತಿರ್ಲುಂಡು ಬಾಲೆ
0: ಆಹಾ
1: ದುಂಬುದ ಕಾಲು ನಡಪಿನ ಧರ್ಮ ಅಧರ್ಮದ ಯುದ್ಧೋಡು
0: ಧರ್ಮ ಅಧರ್ಮದ ಯುದ್ಧ ನಡಪೆರಂಡು ತುಳಿಪಾಯರೆಂಡು
1: ಆ ಪೊರ್ತುಗು ಎನ್ನ ಕರ್ತಲಾದಿ ಅನ್ನು ಗಲಸೊಂದುಪ್ಪುನು ಅರ್ಜುನನು
0: ಅರ್ಜುನನು ಈರು ಕರ್ತಲಾದ ಗಲಸುವರೆ
1: ಅಂಚಿತಿನ ಅರ್ಜುನಗ ನಿನ್ನ ಸಕಾಯ ಬೋಡು ಪನ್ಪುನ ಉದ್ದೇಶೋಡು ಯಾನು ಈ ಗೊಬ್ಬನು ಗೊಬ್ಬೆ
0: ದೇಬರೆ
1: ಹ್ಮ್
0: ಎಂಕು ಬೊಡಿದಿಂಡು ದೇಬರೆ ಆ ಕಾಲ ನನ್ನ ದಾಲ ಬೊಚ್ಚಿ ಖಾಲಿ ಪೊಯ್ಯಡಾನ್ಲ ಈ ವೆಚ್ಚ ಬೆಪ್ಪುದ ಪೊಯ್ಯಡಾನ್ಲ ರಾಮ ರಾಮ ರಾಮ ರಾಮ ಬಂಡದ ಬಂಡೊಂದು ಏತು ಯುಗ ಕೊರಿಯಲ್ಲ ಯುಗ ರಾಮನಾಮಲೆ ಮಲ್ಪಡುದಿರಲೇ ದೇವರೇ
1: ಈತೆ ಉದ್ದೇಶದಿ ಒಂದು ಈ ಗೊಬ್ಬನು ಗೊಬ್ಬೇನ ಓಡಿ ಎತ್ತೇ ಪರೀಕ್ಷೆ
0: ಮುಗಿನ
1: ಊರಡು ಮಾತೆಲ್ಲೇ ಮನುಷ್ಯನ ಎತ್ತೆ ಇತ್ತೆ ನಿಗ್ರಹರಾದು ಕೊಡತ್ತ
2: ಸಿಗಲಿಗೆ ದೊಂಕುಂಡು ಅಪ್ಪೆ ಪದ್ದ ಮುಕ್ತ ಕೊರ್ಪಾಲು யான் மல்கினவு நாராயண தம்பு நின்றண்டா ஐன உடலுக்கு பாடுது நனதும்புகு என்ன வெறி சாயகு வருடு பண்ணது பிரார்த்தனை
0: யானு நன தும்புகு நடப்பு நஞ்சிட்டே தர்மதலடாயி அப்புடுடு நின்ன சக்கரிக்கு வருடு அப்பகையால் ஓலிப்புடு தேவரே அப்பண்ட இத்தினே காயன தேர்த கொடிட்டித்தினேரு வானர பத்தாக்கே அப்பண்ட பத்தாக்கேது சித்திர மாத்திர இத்தினி ஐக்கு துளுட்டு பாம்போடி இந்த புதர் அப்பண்ட ஆ தேர்தா சந்தோஷாண்டு தேவரே
2: அந்து
0: அப்பண்ட இங்கொஞ்சி சந்தோஷ ஆயினது அதக்கேன் எங்கு சலம்பா போலி பேர் ஆகின்
2: அஞ்சனே மூஜி ஜம ஜன நம்ம ஒட்டுக்கு சேர்னி பண்ட பஜி பகரித சங்கத்து உந்து நம்ம இஷ்டாதிகே பண்புன வஞ்சி பகரித சங்கா உந்து சாஸ்வதவாது உப்படு உந்தேன ஏழைகளை பொலிப்பியரா பூஜி தர்மஸ்தாபனைக்கு போடாது தர்மாத்தியக்ஷ அது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்ம இத்தண்டா ஆயன பிறவுடு அர்ஜுனே அர்ஜுனக்கு பெரிமுல்லாது ஹனுமந்தி
1: ஹனுமந்தி
0: தேவரே குருக்ஷேத்திர மல்த்து நஞ்சித்தின கஜ்ஜொடு வீரனர் கிரிஜி மல்த்தொந்தெப்போடு உந்து லெக்கோ அப்பண்ட ஆனித காலோடு ஈர்ன ஒருட்டு பத்துது எரேர்ன தரைகர்த்து நஞ்சு பண்ட துஷ்டர்ன தரைகர்த்தினவனு தெக்கி நஞ்சித்தின ஐயின் கிரெக்குலுல்லோ ஆ கிரத நடுட்டு ஏற அந்நாயமல் பேர லோக்கோடு அஞ்சித்தில் அதர்மில் அதர்மனு தெக்கரை போடாது இனி ஆ தேருத பாம்போடியான் வலகாப்பே ஈர்ன சுகிப்புடே யான் ஐட்டுப்பே ஏப்ப இருப்போரோ அப்பக ஓ கொண்டு பரப்பே
2: எட்ட ஏழியகலிக இப்பொருத்துடு நம்ம இருவேர்ல சேர்ந்து
0: அண்ட ஒஞ்சி
2: கிருஷ்ணகு
0: ராமகிருஷ்ணகு தேபெருட ஒஞ்சி நட்டுனு தாதகெண்டோ பூர லடை நடத்தொந்து இப்புனகோ தேபெர சுகிப்பு சுகிப்பு நல்ப ஏர்ல தத்துண்டோ அப்பக உசுலு சோங்கிலே பண்பு நஞ்சித்தன சீக்கு பரு ஆ உசுலு சோங்கிலே சீக்குபத்து நஞ்சித்தின பொருத்துடு உசுலு உசுலுட்ல ராமன்ல கிருஷ்ணன்ல சுகித்துண்டா தேபெரி இரு காப்பு பரு அப்பக ஈ லோகோகுல ஆ லோகோகுல பாம்பு பாடுது எங்களை நடப்பவரு
2: தேவன் அனுகிரகித்துண்டா எஞ்சித்தின குத்தோல நம்ம அறுக்கு வரியறை
0: அப்பகண்ட குண்டி குத்த மண்டே மாறின பூர தேவேர தூரம் அல்பிருந்த ஒக்க நங்குதாய சிந்தே அப்பண்ட நன ஒஞ்சேப்புனு அன்ன ரட்டே மந்திர ராம ராம ராம ராம பண்டுதே நின்ன தேருத ஆ பாம்பொட்டு யானு ஏறுவே
2: கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா பண்டுது தேவேரனு சுகிப்புக்கு
1: ஆவாடே லோகக்கு மங்களாவாடே குழந்தை